0: இல்லை சார், நான்
1: கட்டுறேன்.
0: Six with minister Boel Psalm John 224 Psalm John 224 148
1: Very solid in that.
0: Wanted.